சத்தியம் சகஜம் சகனம் சகதம் சத்து சங்கிரு தக்கிரு சத்தியம் சகஜம் சகனம் சகதம் சத்து சங்கிரு தக்கிரு சத்தரி சதன சத்தனு சதனு சத்தினி சதினு சத்தனு சரித சரித சலத சலித சிலித சம் சம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம்